0: no Rio, os policiais ainda nem me prendem.
1: Be yourself. Do not be dragged down by the words and the pain of others. And be yourself and be strong. And no matter how bad things are in the world, no matter how bad things are for you, we are always there to speak to you.
2: Nepali, Nepali, Nepali.
1: Last time,
3: vivant des étoiles qui se collent au plafond et qui sont réfléchissantes.
2: La tarde, la tarde, la tarde, la tarde, la tarde. La tarde, la tarde, la tarde, la tarde, la tarde. La tarde, la tarde, la tarde, la tarde, la tarde. La tarde, la tarde, la tarde, la tarde. La star magic, la tarde, la tarde.
4: சீலிங்கில் ஓடுற ஸ்டிக்கர் மாதிரி வரும், நைட்டில் பார்த்தோன்னா ஃபுல் பிரைட்டில் வரும். இப்போ பார்த்தோம்னா ஒன்றும் தெரியாது, இப்போ பார்த்தோன்னா ஆமாம் ஒரு பிரேட் வரும், ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். அடைய நாலு ஷீட் வரும், சின்னது வரும், கொஞ்சம் பெருசு வரும்.
5: நைட்டில்
4: சார் தான் சார், சின்ன ஸ்டாரு, கொஞ்சம் பெருசு வரும், பெருசு
5: எவ்வளோது?
4: 30 ரூபா.
2: முப்பது முப்பது முப்பது லா ஸ்டார் மேஜிக்லாம் 30 ரூபாய்க்கு.
3: S'appelle Star Magic. Ces autocollants fluorescents qu'on colle sur le plafond de sa chambre.
4: தூர தூரமா ஓடிட்டீங்கன்னா நைட்ல மிஸ்
6: شيء شيء وقت الموزع. لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا لا